0: 快将我上苦，我快加死呀死穿呀口。
1: 美女啊，美女，加你我要做
0: 什么样快加也能口。
2: 天哪，
0: 快问你快加了快加了，全外全外全外
3: 罗汉苏黑嘎印度路
1: 三百八我只能死一夜妈咪呀，我被定夸成天美姐没吧，哎你别让你我那说的要见我被人眼假无无那无被娘夸
0: 姐没吧，三百我妈我妈三百你那我妈咪呀你哭了
1: 哎你得比姐
0: 啊哭你要比啊只是爸爸叫你哎你就嘛
3: 三三百定哭你妈妈
0: 哎没你啊打你啊那啥手他吵你没你啊错别没你啊抱哥那就妈三百Fear not, fear not. Lahi san taliba,
1: san san minya me mano enaka.
0: Me aso yini,
1: me adi yina be wuni minya me mitume.
0: So me tine mo nende,
1: enya mo tuo. Sani a wu wa peja meno.
0: Sani a wanto me fria, na me wanto ma ba. Me ba,
1: e wa ye ye moa, wunu ma ne diya kasiye. Wuna peja ye ye tuma e fria me.
0: Me ba, se komo timi wa ye ye moa.
1: 没吧，我拿妈咪说呢，哎，是啦，侬，哎，别别别，是啦，别别的，是啦，没说，那你我送你回去的，我被偷，没看那个说。